ஆலயம் நியூசிலாந்து இந்து கோயில் சங்கம் பெருமையுடன் வழங்கும் வாராந்திர ஆன்மீக நிகழ்ச்சி ஆலயம் ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் காலை 8:30 முதல் 104.6 பிளானட் எஃப்எம் அலைவரிசையில் உங்களை மகிழ்விக்க வருகிறது ஆலயம். எங்கள் நிகழ்ச்சியை கேட்க மறவாதீர்கள்.

0: அமர்ந்து ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 7:15 மணி முதல் நடைபெறும் இந்த முத்தமிழ்சை வானொலி நிகழ்ச்சியை planetaudio.org.nz/ முத்தமிழ்சை என்ற இணையதளத்தின் ஊடாகவும் கேட்டு இன்புறலாம்.
1: Te whakaronga mai koe ki Planet FM, your community access radio station.
2: Got water where it shouldn't be? Better call Thomason's Waterproofing for reliable and expert workmanship. Their small whānau-owned business has the solutions for all your waterproofing needs. Call Simon on 021 261 0606 for a no-fuss quote. That's 021 261 0606.
1: Plus, they're a licensed building practitioner with PS3 sign-off authorisation.